ஆகாஷ்வாணி கொல்கத்தா கீதாஞ்சலி ஒச்சின் தல்மா கண் பூன் சை மொழிகள் துறை கேட்டுட துறை மீட்டரே எஹோபேனா திங்க சந்தடியாக்கடா.